0: புரியல. ஓகே, அப்புறம் இப்போ நீங்க கொஞ்சம் தெரிஞ்ச சங்கம் ஏறவா சிவா புத்தி சங்கம் போயிருக்கோம்.
1: Summit 03, number one for approach, proceed direct to Mooper, descend 3,000 feet, clear IRS, Zulu runway 13.
2: Summit 032, fly direct to Mooper, clear ILS, Zulu runway 13. Summit 032 is clear, descend to 3,000 feet.
1: Affirm, descend 3,000 feet.
2: 3,000 feet, Canadian 0147803.